0: எம்வி பாரத் சீமா ஜூமாய் பந்தர் திடுக்கிளிப்பூர் மின் இப்தனரனாய் அலாவச்சிங்கேட் இத்தஹவர் கண்டோ தலாப்புகு நிலக்ஞடவாஃப் இத்தஹவர் கண்டோ தாத்தம் நிலக்ஞடவாஃப் ங இப்தனரனாய் கஹுக் அலாவச்சிங்கேட் இத்தனேட் கண்டோ தசக்காம் நராங் டிக்லிப்பூர் ஹேக் அன் மின்னசுக் மாய பந்தர் அல்ஃபலகரன் ஹவன் ஜூஸ்ரீ விஜயபுரம் எம்வி சண்டினல் சுலி டில்லண்டமான் மின் இப்தஹுரைச் இத்தஹவர் கண்டோ தாத்தம் நிலக்ஞடவாஃப் ங ஹவன் இப்தனரனாய் அலாவச்சிங்கேட் இத்தஹவர் கண்டோ தலாப்புஹு நராங் லி டில்லண்டமான் ஹவன் நஜூஸ்ரீ விஜயபுரம் ஹேக் மின் எம்வி சண்டினல் நங் சுலி டில்லண்டமான் இப்தனரனாய் கஹுக் அலாவச்சிங்கேட் இத்தசாத் கண்டோ தலாப்புஹு நிலக்ஞடவாஃப் ங இளரன் மின் ஹவன் இப்ஹே இத்தமாச்சூத்திர கண்டோ தாத்தம் நராங் லி டில்லண்டமான் ஹவன் நஜூஸ்ரீ விஜயபுரம் கிரண் கர ஹேக் மின் எம்வி சண்டினல் நங் சுல்லி டில்லனமான் இப்த நிரனாய் லூய் அலாவச்சிங்கேட் இத்த சட் கண்டோ தலாப்புஹு நிலக்ஞடவாஃப் ங இளரன் மின் நஹவன் இப்ஹே இத்த மாச்சூத்திர கண்டோ தாத்தம் நராங்லி டில்லனமான் நஹவன் நஜூஸ்ரீ விஜயபுரம் சூஹ்லி டில்லனமான் த காணிகுபார் அன்ஹுரேஜ் நம்சூங் எம்வி காலிகாட் இத்த சட் கண்டோ தலாப்புஹு நிலக்ஞடவாஃப் ங இப்த நிரனாய் அலாவச்சிங்கேட் இத்த ஃபேன் கண்டோ தலாஹராப் மின் நாங் காணிகுபார் ஹேக் அன் மின்னசுக் லிடில்லனமான் எல் தலகரன் ஹவன் நிச்சுஸ்ரீ விஜயபுரம் ngamchung mv kalikhar nang asun ngaran remin nang chunan kurit kambel be iptanaranai lui alango chinget itama chutra kanro tala puhu nalak nyahadawaf ngajiptanaranai tani alango chinget ita hev kanro tala puhu nang kambel be he karminasak nan kuri al tala karan havan ne chusri vijayapuram chulli delanaman kanikabar chara tirsa kachal tanan kurian min ngamchung எம்வி சண்டினல் அல்தலகரன் சு கேம்பல் பே இப்த நிரனாய் தானி அலாவச்சிங்கேட் இத்த சட் கண்டோ தலாப்புஹு நிலக் ஹெடவாஃப் ங இப்த நிரனாய் ஹேவர் அலாவச்சிங்கேட் மின் இத்த லூ அனாய் ஹாங் மினிட் ஹேவர் கண்டோ தலா அஹத்தம் நராங் கேம்பல் பே சிக் நான் கூறி கச்சா திரசா சவரா காணிகோபா தலிட்டில் அண்ணமான் அன் மின் இப் இன்பா நிரன் சுஸ்ரீ விஜயபுரம் அசுன்கரன் ரமின் கம்சுங் எம்வி காலிகா நங் சுலிட்டில் அண்ணமான் த காணிகோபார் இப்தனரனாய் ஹேவர் அலாவச்சிங்கேட் இத்த சட் கண்டோ தலாப்புஹு நிலக்ஞடவாஃப் ங இப்தனரனாய் மாச்சூத்ர அலாவச்சிங்கேட் இத ஃபேன் கண்டோ தலாஹராப் நராங் காணிகோபார் ஹே கனமின் சிக்லிட்டிலனமான் எல் தலகரன் ஹவன் நச்சுஸ்ரீ விஜயபுரம் நம் கர்கோச்சோங் எம் வி சுக்லம் நங்கிரன் கிரமின் நங் சுயின்மினே குன் பனம் ஹி நிலக் லிட்டிலனமான் காணிகோபார் சார திருசா கச்சால் தனான் கோரி அல் தலகரன் சு கேம்பல் பே இப்த நிரனாய் தானி அலாவச்சிங்கேட் இத்த ஃபேன் கண்டோ தலாஹராப் நிலக்ஞ சங்கிலிகாட் சட்டி ங சாவான் மின் சு ஸ்ரீ விஜயபுரம் இக்கின் ஹு தன்றின ஹயோக் தனுப்கும் ஹேக் ஹயோக்லு என்றே லிக்துக்கு இங்க தாமு நுப்புக்கிங் கார்கோ டிக்கெட்ஸ் நேத்துவ லிக்துக்கு இப்த நிரனாய் நேட் அலாவச்சூன் சிங்கேட் மின் நுப் லோடிங் நக்கே காரன் अनुनुने मिन कहतरुन ही इंगल हराब
1: अपने बिजनेस को बढ़ाने के लिए लीजिए आकाशवाणी का सहयोग और दीजिए उसे बुलंदियों के पंख
2: आपका बिजनेस लोकल है या राष्ट्रीय आकाशवाणी देती है उपभोक्ताओं तक पहुंचने का हर विकल्प
1: और अब तो आप घर दफ्तर या दुकान पर बैठे बैठे कर सकते हैं आकाशवाणी के किसी भी केंद्र के लिए विज्ञापनों की बुकिंग
2: आकाशवाणी के विभिन्न चैनलों पर विज्ञापन देना सुलभ और सस्ता
1: बुकिंग है तो संपर्क करें 8700001424 पर
2: 8700001424
0: நித்ராயன் ஃபினேலஹி இலாங்கம் யோகா ரங்கம் யோகா நங் எக்ஸசைஸ் தன்காமியத்த ரிலாக்ஸேஷன் ரிலீஃப் என்றே ஏஹி ஐஹோ கேஞரே தகரை கேக்கிறங்கம் யோகா ஐ எக்ஸசைஸ் ங எல்குவிரேன்றே ஏஹி மின்ங்கத்தில் நகன் ஹெல்தி அண்ட் மின்ங்க மைண்ட் ஹே க்ரூல் இருக்கும்லே மெமோரி ஹே கன்சன்ட்ரேஷன் என்றே ஹக்கு கூங்கிற என்றே ஸ்ட்ரெஸ் வாயிலரன் மகாம் சர்க்குலேஷன் ஹா உரன் இன் ஹருண் தமே கூன்றே குஞ்சி ந கேக்கன்கம் யோகா ஹா சா ந கப் கன்சன்ட்ரேஷன் ஹேக் மெமோரி என்றே கேஞரே தக்கிற ப்ராக்டிஸ் கம் யோகா ஹேக் மெடிடேஷன் ஹங்தல் நிரனாய் ஹேக் லூயனாய் மினிட்ஸ் ஹிங்கர மென்டைன் டை

438.6 மீட்டர் 684 கிலோ ஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 4 நாள் ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வேளாண் உலகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகின ஒலி உலவரும். குரல் அமுதம் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். பொருள் அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும். மீண்டும் குரல் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். குரல் எண் 121 அதிகாரம் அடக்கம்.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சீரற்ற வானிலையின் காரணமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வீசக்கூடும் எனவும், மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து MV ஜாலிவாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சோராஸ்தி மற்றும் லாங்லேன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 1 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV பாரட்டாங் நாளை காலை மணி 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை மணி 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சோராஸ்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV நார்த் பேசேஜ் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுவராஜ்தீப் செல்லும். சுவராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ராணி லக்ஷ்மி நாளை முற்பகல் மணி 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுவராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஹட்வே நாளை பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV பாராட்டாங் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுவராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுவராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. நாட்டின் விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் மிக முக்கியமான திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் என்பது நாட்டின் முதுகெலும்பாக விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசால் 2019 பிப்ரவரி 24 அன்று தொடங்கப்பட்ட விவசாய உதவித்தொகை திட்டமாகும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒருமுறை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கே நேரடியாக டிபாசிட் செய்யப்படுகிறது. PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் நோக்கம் விவசாயம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே நிலவி வரும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக பெரும்பாலான விவசாயிகள் நிதி சிக்கலை சந்தித்து வருகின்றனர். எனவே விவசாயிகளின் இந்த நிதி தேவைகளை பூர்த்தி செய்து விவசாயிகளுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் வருமான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதே இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியமான குறிக்கோளாகும்.

0: நேயர்களே, கால்நடைகளுக்கு கோமாரி நோயின் தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவம் குறித்து மூத்த கால்நடை மருத்துவர் டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் எம் வரதராஜன்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் கோமாரி நோய், அதாவது FMD, ஃபுட் அண்ட் மவுத், அதாவது வாய் மற்றும் கால் கான தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. இந்த கோமாரி நோய் என்றால் என்ன, இது ஏன் வருகிறது, இதை பற்றி நம்ம நேர்களை சொல்லுங்க மேடம்.
2: வணக்கம். இந்த கோமாரி நோய் அல்லது இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து கால்நடைகளுக்கு ஒரு பயங்கரமான நோயினே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோய், இது ஒரு தொற்று நோயாகும். இது ஒரு வைரஸ் நச்சுயிரியால் இது வந்து ஆகுது, இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுறனால இது வந்து எந்த மாதிரியான பசுக்களை, எந்த மாதிரியான கால்நடைகளை பாதிக்கும் அப்படின்னா, நம்ம மாடு இருக்கலாம், இல்லை எருமை மாடு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆடுகள், செம்மறி ஆடுகள், அதே மாதிரி பன்றி, ஏதா எல்லாமே இந்த பிளவுபட்ட இந்த குழம்பு உடைய எல்லா விலங்குகளுக்கும் இது வந்து பாதிக்கப்படுதுங்க. அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஏன்னா அது இக்கனாமிக் எஃபெக்ட் பண்ணும், ஃபார்மர்ஸ் உடைய பொருளாதார இழப்புக்காக.
1: இதனால வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நோய் ஏற்பட்டு மாடு இறப்புக்கு போயிருமா, இல்லை பால் உற்பத்தி குறையுமா, இல்லை என்ன மாதிரியான எஃபெக்ட் இது இருக்கு மேடம் உங்களுக்கு?
2: அடல்ட் அனிமல்ஸ், அதாவது பெரிய மாடுகளுக்கு பாதிப்பு வர்ற சமயத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அது இறந்து போகிறது இல்லை. ஆனால் என்னன்னா, இதுக்கு வந்து நம்ம மாடு பசுமாடு வளர்க்குறதே எதுக்கு வளர்க்குறோம், மாடு வந்து பால் கொடுக்கணும், கண்டு ஈன்றணும், அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை கண்டு போடணும், பால் நம்மளுக்கு கிடைக்கணும். இது அதையே எஃபெக்ட் பண்ணிடும். இந்த கிருமி வர்றதுனால என்ன ஆகும்னா, டக்குன்னு பசுமாட்டு பால் அப்படியே குறைஞ்சிடும். எந்த மாடாக இருந்தாலும் அதோடைய பால் டோட்டலி குறைஞ்சிடும். அதே நேரத்தில் பாடி வெயிட் டவுன் ஆயிரும். இப்போ ஆடுகள் இதெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி மீட் பர்பஸ்க்காக தான் ரியர் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ். ஸோ அந்த அதோடைய ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும். அது வந்து கருத்தரிக்கிற அதோடைய அந்த திறமை இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப எஃபெக்ட் ஆகிடும். அதாவது மலட்டுத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதோடைய மடி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நோயில் என்ன ஆகும்னா, மெயினான ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா, நீர்க்கொப்பளம் மாதிரி வரும். ஆமா, வாய்கள்ல, வாயில, ஈர்ல, பல்லுல, அதே மாதிரி இந்த குழம்புகளுக்கு இடையில, அதே மாதிரி மடியில வரும், காம்புகள்ல வரும். இந்த மாதிரி வர்ற சமயத்துல அது கால இடைவில் அது என்ன ஆகும்னா, அந்த குப்பளங்கள் அது உடஞ்சு அது புண்ணா மாறிடும். அது வந்து அந்த அதோடைய மில்க் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே, ஈவன் நம்ம அது நல்லா ரிக்கவர் ஆனதுக்கு, அடல்ட் அனிமல்ஸ் அவ்வளோவா அதுக்கு டெத் ஆகுறது இல்லை, ஆனால் அது சரியானதுக்கு பிற்பாடுமே இந்த லாசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஆகிப்போகுது. அதனால அவங்களுக்கு என்ன பொருளாதார இழப்புகள், அது நிறையா அவங்களுக்கு லாசஸ் வருது. அதே நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணும்போதும் நம்ம ப்ராடக்ட்ஸ் உடைய வேல்யூ கம்மி ஆயிடுறது. அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிசீஸ். அதனால தான் இதுக்கு வந்து தடுப்பூசி கண்டிப்பாக போடணும், தாக்கி இந்த மாதிரியான லாசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால. ஏன்னா மாடுகளில் நம்ம தடுப்பூசி எதுக்கு போடுறோன்னா, மெயினா இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறது.
1: இப்ப வந்து தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது, இது வந்து கம்பல்சரி எல்லா மாடுகளுக்கும் போட்டே ஆகணுமா? சமீபத்தில் கேள்விப்படுறோம் எப்படின்னா, மாடு அதாவது பிரெக்னன்ட் இருந்துச்சுன்னா மாடு அதுக்கு போடக்கூடாதுங்கிறாங்க. இது மாதிரிலாம் ஒரு இது இருக்கா, இது ஆடு பிரெக்னன்ட் இருந்தால் போடக்கூடாது அப்படி,
2: இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலி நம்ம வேக்சின்ஸ் வர்றது வந்து டெஸ்டட் வேக்சின்ஸ் தான். இது வந்து பிரெக்னன்ட் அனிமல்ஸ்க்கு சேஃப் தான். உங்க வெட்டினேரியன் கருதுனாங்கன்னா அது சேஃபா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா பாருங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இப்ப நிற மாசமா சினையா இருக்கிற சமயத்துல நம்ம அதை பிடிக்கிறோம், கட்டுறோம், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராம அதை மேனேஜ் பண்ண முடியும்னா, இந்த வேக்சின் ஆஸ் சச் சேஃப்னு தான் இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லைக்கு அது பிரெக்னன்ட் அனிமல்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது ஏன்னா இந்த மாதிரியான வேக்சின்ஸ் பல விதத்துல

0: பண்ணி பல லெவல்ஸ்ல டெஸ்ட் பண்ணி வர்றபடி வேக்சின்ஸ். அதனால ரொம்ப சேஃபான வேக்சின்ஸ் தான், பயப்படுறதுக்கு தேவையில்லை.
1: நம்ம விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு வர என்ன மேடம் நீங்க சொல்ல விரும்புறீங்க? இனியும் கூட மக்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டான நிலைமைக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: மோஸ்ட்லி நீங்க சொன்னது கரெக்டான விஷயம். நம்ம பாக்குற சமயத்துல இந்த அசால்ட் தன்மை எதுக்கு வருது அவங்களுக்குன்னா, ஏன்னா அந்த நோய் தான் இல்லையே அப்படிங்கறது மாதிரி தான். ஆனா வேக்சினுங்கிறது வந்து நம்ம தடுப்புக்காக தான் பண்றோம். சில நோய், இந்த நோய் வந்து ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இதுக்கு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் இல்லை, இதை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லாசஸ் வந்து அந்த ஃபார்மர் தான் பேர் பண்ற மாதிரி வரும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு நிறைய நுக்சான் ஆகும். அது ஆகாம இருக்கிறதுனாலதான், இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த தேசிய கால்நடை நோய் தடுப்பு அந்த திட்டத்துக்கு கீழே இது வந்து 100% எல்லாருமே கம்பல்சரி போடணுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க.
1: இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை போடணுமா? இது எந்த காலகட்டத்தில் இது போடப்பட வேண்டும்?
0: இனிஷியலி நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டுக்குட்டி இருக்கு, கண்டு இருக்கு, நம்ம ஆரம்பிக்கும் போது 4 மாசம் கண்டுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். 4 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த 4 மாசம் கண்டு மட்டும் திருப்பி 30 நாள் கழிச்சு திருப்பி ஒரு பூஸ்டர் வேக்சின் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் எவ்ரி 6 மந்த்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி பெரிய மாடுகளாக இருந்ததுன்னா, அதாவது 6 மந்த்ஸ் அண்ட் அபவ் இருந்ததுன்னா, ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் கண்டிப்பாக போடுவோம். இது நம்ம வந்து டிசீஸ் ஃப்ரீ ஸ்டேட் வந்து அந்த டிசீஸ் ஃப்ரீ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இதை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம ஃபார்மர்ஸ் நம்மளுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக அதை டச் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப.
1: இப்போ இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி மாட்டை பாதுகாக்கிறது? இப்போ கட்டுத்தறைகள்லாம் சுத்தமாக வச்சுக்கணுமா, இல்லை அந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்?
0: அந்த வைரஸ் இல்லைங்க, அதனால ஃபார்மர்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு அது இல்லை, அந்த மாதிரி அந்த எதுவுமே இல்லை. பட் எப்பவுமே சராசரி யார் பண்ணினாலுமே எப்பவுமே சானிடேஷன் கிளென்லினஸ் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டே டு டே ருட்டீனில் நம்ம மாடு தொழுவத்தை இருக்கட்டும், மாடு சுற்றி அக்கம் பக்கம் இருக்கட்டும், எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக வைக்கணும். டெய்லி டெய்லி அந்த சாணங்களை டிஸ்போஸ் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணணும், அந்த யூரின் டிஸ்போசல் ப்ராப்பராக பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இது மட்டும் இல்லை, இந்த வைரஸ் மட்டும் இல்லை, இது பயப்பட வேண்டாம் யாருமே, அந்த மாதிரியான இப்ப எதுவுமே இல்லை. நம்ம வேக்சின் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம், அதுக்கு தடுப்பு ஊசி மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். மத்தபடி யாரு வளர்த்தாங்கன்னாலும் சுத்தம் சுகாதாரம் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்துல பயோ செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நம்ம எந்த மாடையுமே டக்குன்னு உள்ள கொண்டு வர்றது, அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாரும் விசிட்டர்ஸ், இப்ப நம்ம பெரிய பண்ணை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த விசிட்டர் வந்தாலும் சடசட நம்ம ஃபார்முக்குள்ள போறது அதெல்லாம் நம்ம அலோவ் பண்றது இல்லை. எதுனா இந்த தேவையில்லாத தொற்றுகள் எதுவும் கூட வந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்ப வேற யாராவது பால் வச்சிருப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க, மடியில பிரச்சனையா இருக்கும், அவங்க அந்த மடியை தொட்டபடி வந்து வேற மாடுகளை தொடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஐசோலேஷன், எந்த அனிமல் நம்ம பாக்குறோம் எதுலையாவது சில சிம்டம்ஸ் இருக்கு இல்ல அறிகுறி இந்த நோய்க்கு இல்லை எந்த இதுக்குமே, அது இமீடியட்லி செப்பரேட் பண்றது, செப்பரேட்டா வச்சு பாத்துக்கிறது, கீழே வந்து கிளன்லினஸ் மெயின்டைன் பண்றது. நம்ம சானிடேஷனுக்கு ஈவன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய சொல்யூஷன் அந்த கரைச்சல் கூட நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். அப்ப அதை நம்ம லோக்கல் வெட்டேரியனை கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க சொல்லி தருவாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. மெயினாக நம்ம பார்க்கறது என்னன்னா, அந்த சாணம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இல்லை பண்ணலையா, ஈ தொல்லை வரும், கொசு தொல்லை வரும், அது வந்து ஒரு வெக்டர், அது நிறைய டிசீஸை இங்கேருந்து அங்கே பரப்புறதுக்கு ஒரு இதாகும். அதனால அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை பண்ணினாலும் எது இதுக்குனாலும் கண்டிப்பாக சுத்தம்.
1: இப்போ மேடம் இன் கேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடு எஃபெக்ட் ஆயிடுச்சு, திருப்பி ரிகவரி ஆயிருமா?
0: அதாவது பெரிய மாடுகளில் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறது இல்லைங்க, பெரும்பாலும் ரிகவரி தான், மோட்டாலிட்டி அதுக்கு இருக்கிறது இல்லை. அதனாலே ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதை கவனிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு பொருளாதார லாஸ் நிறையா இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா மாடு நம்ம வளர்க்குறதே பாலுக்கும் இதுக்கும் தான். மற்ற சின்ன காஸ் கண்டு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது, அதுவுமே ரொம்ப அதிகம் இல்லைங்க, 1-2% வரதான். அதனால அதில் வந்து டெத்துங்கிறது வந்து இல்லை. பட் இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறனால தான் இதுக்கு இவ்வளவு தீவிரமா நம்ம வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எடுக்கிறோம். இப்ப வேக்சினேஷன் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்றோம், அந்த பீரியடுக்குள்ள எல்லா மாடும் அட் அ டைம்ல ஒரே டைம்ல வேக்சினேட் ஆகணும் கம்பல்சரி, இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஃபார்மர்ஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்னா, சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில டைமில் நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கலாம், ஒரு இல்லைன்னா 1-2 நாள் கொஞ்சம் டல்லா லேசினஸாக இருக்கிறதுக்கு. பட் அதர்வைஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு பால் கொஞ்சம் கம்மியாகலாம், பட் திருப்பி ரிட்டைன் ஆகிடும். அப்போ நமக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அதர்வைஸ் அந்த நோயால் வர்ற லாஸ் காட்டிலையும் இந்த வேக்சினேஷன் வர்றது வந்து எவ்வளவு பாதுகாப்பும் கிடைக்குது அனிமலுக்கு, அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம

0: ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சாதான் நம்ம அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்டடா ஃபீல் ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வேக்சின் பண்றது ரொம்ப முக்கியம்.
1: இது தவிர வேற என்னென்ன வேக்சின் எல்லாம் மாடுகளுக்கு போடப்படுகிறது?
0: இங்கே வந்து நம்ம போடுறது வந்து எஃப்எம்டி மட்டும்தாங்க. நம்ம இருக்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல நம்ம ஒரு விதத்துல ரொம்ப லக்கி தான். ஏன்னா இதுல வந்து மற்றபடியான எந்த ஒரு தொற்றும் இருக்கிறது இல்லை. இது வந்தனாலதான் நம்ம இதுடைய இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்றோம். அதர்வைஸ் மாடுகள்ல நான் கேட்டல்னு சொல்றேன், மாடுகளில் வந்து நம்ம எந்த வேக்சினும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பட் இந்த வேக்சின் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர் டேகிங் ரொம்பவே முக்கியங்க. அந்த இயர் டேகிங் எல்லாரும் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டரும் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஒரு அனிமலுக்கான ஆதார் மாதிரினே வச்சுக்கோங்களேன், அதோடைய ஐடென்டிட்டி. அப்போ எல்லா ஃபார்மரும் முன் வந்து அதை பண்ணிக்கிறோன்னு நான் வேண்டிக்கிறேன். இனி ஒன்று என்னென்னா, டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம டிவார்மிங்க்கும் வேக்சினேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னால், டிவார்மிங் எதுக்கு பண்ணணும்னா, நம்ம உடலில் வேறு கிருமிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த மாடை வீக் ஆக்கிரும். அதனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வளர விடாது, அது வராமல் போயிடும். அதனால நம்ம வேக்சின் போட்டாலும் எஃபெக்டிவா இல்லாம போயிடும். அதனால நாங்க கண்டிப்பா வேக்சினேஷனுக்கு முன்னாடி நாங்க டிவார்மிங் கொடுக்கறது உண்டுங்க. அதாவது இந்த பூச்சிக்கொல்லி, அந்த பூச்சி மருந்து நம்ம வந்து கொடுக்கறது உண்டு. சோ அத கண்டிப்பா ஃபார்மர்ஸ் கொடுத்துக்கறணும். கொடுத்துட்டு இந்த வேக்சினேஷனுக்கு போகும்.
1: இப்போ எஃப்எம்டி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இறுதியா என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இது என்னன்னா, இதுல எங்களுக்கு நம்ம டீம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் எங்கேயுமே, நேயர்களோ இல்லை நம்ம வேளாண் பெருமக்களோ நம்மளுக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. நம்மளை தேடி வர வேண்டிய வெட்டினரி டிஸ்பென்சரி எதையும் நாடி போக தேவையில்லை. டீம்ஸ் கன்ஸ்டியூட் ஆகப்பட்டிருக்கு. எல்லா டீம்ஸும் வீடு வீடாக வந்து கவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து முன்னே உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க முன்னாடியே வந்து. இன்னைக்கு நாளைக்கு எந்த இடத்துக்கு போவாங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க, நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு. அவங்க வர்ற சமயத்தில் தயவு செய்து உங்கள் கால்நடைகள் எது வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும், எது உரிய இப்போ எதுக்கு வேக்சின் போடுறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க. வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் நம்ம கால்நடைகள் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நம்ம எந்த மாடுகளுக்கு, பசு மாடுகளுக்கு பண்ணுற சமயத்தில் அதோடைய கண்டு நாளைக்கு பிறக்கும் போது அதுக்கு தன்னாலவே நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கும் வரும். அப்போ ஒரு நல்ல இது உருவாக்கணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணி ஆகணும். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட், எல்லா ஃபார்மர்ஸும் கண்டிப்பாக தயவு செய்து இதுக்கு
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். இந்த எஃப்எம்டி போகிற நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு இது பயன்பெறும் வகையில் அமையும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை கோமாரி நோயின் தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவம் குறித்து மூத்த கால்நடை மருத்துவர் டாக்டர் சிவராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் எம் வரதராஜன். நேயர்களே, இன்று ஜூன் 18 தேதி உலகெங்கிலும் ஆட்டிஸ்டிக் பெருமை தினம் கொண்டாடப்படுகிறது. ஆட்டிஸ்டிக் நபர்கள் தங்கள் நரம்பியல் பன்முகத்தன்மைக்காக பெருமைப்பட வேண்டும் என்பதையும், ஆட்டிசத்தை ஒரு குறைபாடாக அல்லாமல் மனித நடத்தையின் இயல்பான மாறுபாடுகளில் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதையும் இந்நாள் வலியுறுத்துகிறது. ஆட்டிஸ்டிக் பெருமை தினம் 2004 ஆஸ்பீஸ் ஃபார் ஃப்ரீடம் என்ற ஆட்டிஸ்டிக் ஆதரவு அமைப்பால் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. இந்த நாளின் முக்கிய நோக்கங்கள் பெருமை மற்றும் சுயமாக ஏற்றுக்கொள்ளல். ஆட்டிஸ்டிக் நபர்கள் தங்கள் தனிப்பட்ட குண அதிசயங்களுக்காகவும், உலகத்தை பார்க்கும் அவர்களின் தனித்துவமான பார்வைக்காகவும் பெருமைப்பட வேண்டும் என்பதை ஊக்குவிப்பது. ஆட்டிசம் குறித்த பொதுவான தவறான கருத்துக்களை நீக்கி ஆட்டிஸ்டிக் நபர்கள் சமூகத்தில் சந்திக்கும் சவால்களையும் அவர்களின் தனித்துவமான திறமைகளையும் புரிந்து கொள்ளச் செய்வதுதான். ஆட்டிசம் என்பது ஒரு நோய் அல்ல, மாறாக மனித மூளையின் கட்டமைப்பிலும் செயல்பாட்டிலும் உள்ள ஒரு இயல்பான மாறுபாடு என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு தனிநபரும் வித்தியாசமான முறையில் கற்றுக்கொள்வார்கள், சிந்திப்பார்கள், உணர்வார்கள் என்பதை அங்கீகரிப்பது. ஆட்டிஸ்டிக் நபர்கள் தங்களின் உரிமைகளுக்காகவும் சமூகத்தில் சமமான வாய்ப்புகளுக்காகவும் குரல் கொடுக்க ஊக்குவிப்பது. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு என்பது சமூக தொடர்பு கொள்ளும் முறை மற்றும் திரும்ப திரும்ப செய்யும் நடத்தைகளின் தனித்துவமான சவால்களை கொண்ட ஒரு நரம்பியல் வளர்ச்சி நிலையாகும். இருப்பினும் பல ஆட்டிஸ்டிக் நபர்கள் தனித்துவமான திறமைகளையும் நுண்ணறிவையும் படைப்பாற்றலையும் கொண்டுள்ளனர். கணிதம், அறிவியல், கலை அல்லது இசை போன்ற

குறிப்பிட்ட துறைகளில் ஆழ்ந்த ஈடுபாட்டையும் நிபுணத்துவத்தையும் அவர்கள் கொண்டிருக்கலாம். இவை அனைத்தும் ஆட்டிஸ்டிக் பெருமை தினத்தின் நோக்கமாகும்.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.